சக்லோன் சயூன் யாம்பா தேவகீன பூக்சபி அங்கக்பனி நங்கின குன் லோத்பயாஜபா குழும்ஜரி நாயினா கிருஷ்ண கன்ஹையா நந்தலாலா.